ஆம் பியாமுரி ரெண்டு சுனரிய பில்கல் ஸ்பஷ்ட் ஹை இஸ்கா அர்த்த ஓர் கஹராய் மே ஜாயே ஓர் தியான் தே தோ ஏக் நயா அர்த்த சாம்னே ஆதா ஹை தாத்பர்ய ஹை ஷாம் ரங் சே கி ஷாம் ரங் மே பியாமுரி ரெண்டு சுனரிய.